0: சதாதரனாய ஒபே ஒரு லோசு விழாவுகிறது நவையாய் வினாடி விசிய காய்தே
1: மே உத்தவ சமய ரூபலை தாஸ்பான் சியக்கிவா அபான்ஸ் அங்கலாத்திலே ஸ்மார்ட் ரூப் வாணி அக்கதரகினி அண்ணா மாச விசிய டிக்கெட் கிவன் ஒப கதுவ அபான்ஸ் பிரதர்ஷனா காரியக்கோ bayabas.com வெத பிரவிசேன
2: வசவிஷ நதி தேசிய கிரிவலின் பமனக்ம நிபதவன மௌபிமே சாரகுனிய ரகத் பல்வத்த கிரி தன் லங்கம கீல் சூப்பர் ஷாக்கமகின் மிலதி கத ஹக்கே

டபல் தொலகை வினாடி பணம் சார் விழாவ லக்கண்ட ஹார்ட் பீட் இவர் கரல என்ன விழாவ வீல தீர்ணே என்ன விழாவ மட மெசேஜுக்கு தால தீனும் அப்ப நான் அதுனி அப்பி துவால வகின் இன்னொக்கில மட மெசேஜுக்கு தால தீர்ணே நதுனி ஒன்னும் அவத் ஆதரவு நிகத்துக்கிற கண்ணுவ லக்கண்ட ஹார்ட் பீட் வலட்ட ஏத்தக்கும் லசன் சிந்துவ கோணிக்கில் அம்பாரு மடவுல மடவலாந்த கருணாதாஸ் ஹேவகி அப்படி வகாகினி நோக்கில மெசேஜுக்கு தால தீரத்தின் ஆதரவு நெகத்துக்கிறகன்னு வலக்கண்ட ஹார்ட் பீட் வலுட்டு வசந்த் ஜெயசேகர ருச்சிரா செவ் அந்தி கட்டிய மாதிரி நெகத்துக்கிறகன்னு கீழே மெசேஜுக்கு தால தீரத்தின் கட்டிய மிகத்துக்கிறகன்னு அப்படி லக்கண்ட ஹார்ட் பீட் வலுட்டு ஏனங் அதற்கு கிஹில் என்ன மங்கையாடு தவடிக்கின் சாமி என்னவா வாட பாலுவாக் நெதுவ லசன் மலசன் சிந்துரிக்க கஹன புலுவன் ஹவச ஹதர் வெனக ஆல் டைம் பீட்ஸ் வித் சாமி இக்க அபி அது ப்ரோக்ராமுக்கு இவருக்கு இருக்குன்னு தோறுகத்தா இங்கிலீஷ் சோங்கே கா ஷகீரா சிங்கர்ல தீர்ணே என்ன கிஹில் என்ன ஹெமோடும் ஜெயவேவா பரிசுமின் சதுடின் இனாவில என்ன மம கீத்.